0: அப்படி கூட போன் எடுக்க மாட்டீங்க, உள்ள வந்து முடிச்சீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?